ஸ்பர்ஷாண்டு மெதுகத ஹண்டு ஆலச கர்ம ஆதரச தர்ம சர்வாபர்ண அட்ய அண்ட் அண்டு பாட்ய சாச்சரி ஷாந்து துவபிரசாத் கோபெந்தே முகந்தே உதாரே அபாரே ஹரியங்கரே நிர்ணாமே அகாமே புஜாங்க பிரயாது ஷாந்து சதுர சக்கர கர்த்தா சதுர சக்கர ஹர்த்தா சதுர சக்கர தானே சதுர சக்கர ஜானே சதுர சக்கர வர்த்தி சதுர சக்கர பர்த்தி சதுர சக்கர பாலே சதுர சக்கர காலே சதுர சக்கர பாசே சதுர சக்கர வாசே சதுர சக்கர மானே சதுர சக்கர தானே சாச்சரி சாந்தனா சத்தரே நா மித்திரே நா பரமங்கன பித்திர நா பரமங்கன பித்திர நா கர்மங்க நா காயே அஜன்மங் அஜாயே நா சித்திரே நா மித்திரே பரேஹ பவித்ர பிரதீச அதீச அதிருஷ அகிருஷ பகவதி சாந்த துவபிரசாத கதத்தே கி ஆ சுஜ தேசா கே ஆ பிஜ பேசா கே ஆ கஞ்ச கர்ம கே ஆ பஞ்ச கே ஆ பஞ்ச பரம கே ஆ பிஜ லோக கே ஆ தித சோக கே அபூத பரண கே பிபூத கர்ண கே ராஜங் பிரபாஹ கே தர்மங் துஜாஹ கயா சோக பரணே கே சர்வா அபர்ணே கே ஜகதங் கிருதி ஹே கே சத்ரங் சத்ரி ஹே கே பிரமங் சுரூபே கே அனுபவ அனுபே கே ஆத் அதேவ கே ஆப் அபேவ ஹே கே சத்ரங் பிஹின கே ஏக அதின கே ரோஜி ரஜா கே ரஹி மேரே ஹக கே பாக பியாவ கே கேபல கேப கே அஃபுல குணா ஹே கே ஷாஹான ஷாஹ கே காரண குரிந்த கே ரோஜி தஹந்த கே ராஜக ரஹீம கே கர்மங் கரீம கே சர்வங் கலி ஹே கே சர்வங் தலி ஹே கே சர்வத்ர பானே கே சர்வத்ர தானே கே சர்வத்திர கவுன கே சர்வத்திர பவுன கே சர்வத்திர தேசாய கே சர்வத்திர பேசாய கே சர்வத்திர ராஜாய கே சர்வத்திர சாஜாய கே சர்வத்திர தீனா கே சர்வத்திர லீனாய கே சர்வத்திர ஜாஹு கே சர்வத்திர பாஹு கே சர்வத்திர தேசாய கே சர்வத்திர பேசாய கே சர்வத்திர கல்ல கே சர்வத்திர பல்ல கே சர்வத்திர ஹந்தா கே சர்வத்திர கந்தா கே சர்வத்திர பேக்கி கே சர்வத்திர பேக்கி கே சர்வத்திர காஜாய கே சர்வத்திர ராஜாய கே சர்வத்திர சுக கே சர்வத்திர புக கே சர்வத்திர திராணே கே சர்வத்திர பிராண கே சர்வத்திர தேசாய கே சர்வத்திர பேசாய கே சர்வத்திர மானே சதாவம் பிரதானிய கே சர்வத்திர ஜாப்பிய கே சர்வத்திர தாப்பிய கே சர்வத்திர பானே கே சர்வத்திர மானே கே சர்வத்திர இந்திரா கே சர்வத்திர சந்திரா கே சர்வங் கலிமே கே பரமங் பஹிம கே ஆக்கல் அலாமே கே சாஹிப கலாமே குசல வஜூஹ தமாமர் ரஜூஹ அமேசுல் சலாமே சலீஹத் மதாமே கரீமுல் ஷகஸ்த கரீபுல் பரஸ்த பிலந்துல் மகானே ஜமீனுல் ஜமானே தமீஜுல் தமாமே ரஜுவல் நிதான அரிஃபுல் அஜிமே ரஜாயகி யகீன அநேகுல் திரங் ஹே பேத ஹே அபங் ஹே அஜீசுல் நிவாஜ கனிமல் கராஜ திரக் சுரூப திரமுக்த பிபூத பிரபுக்த பிரவாஹ சுயுக்த சுதா ஹே சதைவங் சுரூப அபேதி அனுப சமஸ்தோ பராஜ சதா சர்வ சாஜ சமஸ்தோல் சலாம சதைவல் அகாம திரவா சுரூப அகாத ஹே அனுப ஹே உமங்காத் ருபே நா சுரூப அனுங்கி நாமே திரபங்கி திரகாமே திரிவர்கம் திரபாதே அகஞ்சே அகாதே சுபங் சர்பாகே சுசர்பா அனுராகே திரபுக் சுரூப அஷிஜ அஷூத கே நரகங் பிரணாச பிரதுல் பிரவாச நிருக்த பிரவாஹ சதைவங் சதா ஹே பிபுக் சுரூப பிரஜுக்த அனுப நிருக்த சதா ஹே பிபுக் பிரவாஹ அனுப் சுரூப பிரஜுக்த அனுப சாச்சரி ஷந்த அபங் ஹ அனங் ஹ அபேக லேக பரம ஹ கர்ம ஹ நாத ஹ ஜுகாத ஹ அஜய ஹ அபய ஹ பூத ஹ தூத ஹ அநாச உதாச தந்த ஹ அபத் ஹ